Egbona eyin eyan mi yi ki le gboju le gan mo bi yin o I am asking you mo be yin lere mo bi yin o ki le gboju le gan na te fi wa se bi aye bi a wa lo te so aye da wa lo ki le gboju le